0: லைவ் எஃப்எம் டோட்டல் கே.
1: Live FM.
2: Aha, aha, chiki chiki cha. Aha, aha, chiki chiki cha. Aha,

0: ஆர்எல்கே
1: டியூல பிட்டியட்ட கம்புரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk
2: livefm.lk

0: கடங்கிலாவ லங்கா விலாவின் பாந்தரேகாய்
1: livefm.lk
2: ஏ ஹிட்யாத் மே ஹிட்யாத் ஹிட்டட தனின ரித்மய livefm
1: livefm.lk